0: மாறி குறிப்பிட்டது.
1: I utilize Dole LZ as in Dole Packing Plant.
0: Not Dole LZ.